நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் ஒருக்கும் இசை கருவருக்கும் பிறவாமல்